மேயன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வெள்ளிக்கிழமை பக்தியுடன் பிற்பகல் வணக்கம். வெள்ளிக்கிழமை தோறும் பிற்பகல் நேரத்தில், அதாவது சரியாக 1 மணிக்கு தொடங்கி 1:30 மணி வரை ஒளிபரப்பாகி வரும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்பீர்கள். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, July 10th, ஆனி மாதத்தின் 26th நாள். வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சியில், அதாவது அடுத்த 3:30 மணி நேரத்தில் நாம் பக்தி மிகும் பாடல்கள், பல்சுவை மிகுந்த பாடல்களே, பக்தி சுவை மிகுந்த பாடல்களை உங்களுக்கு வழங்குவோம். இதோ முதலில் வருவது கடவுள் வாழ்த்து.

இன்றைய நாளில் அதாவது இப்புனித நாளில் இறைவனின் அருளால் உள்ளம் மகிழத்தும் உங்களுக்கு நலம் தரும் நாளாக அமையட்டும்.

வெள்ளிக்கிழமை தோறும் நாம் வழங்கும் உங்கள் நிகழ்ச்சி பக்தி சுவை மிகுந்த பாடல்கள். பக்தி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். சரியாக பிற்பகல் 1:30 மணி வரை. வெள்ளிக்கிழமையில் பக்தியோடு இருப்பது மிக பொருத்தமானது. இதோ சிவபெருமானை போற்றும் பக்தி மிகவும் இந்த பாடல்.

சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பிரசன்ஸ் ஐபிசியின் பக்தி பாடல்கள் அசோசியேட் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜை ஆயில் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அண்ட் சந்திரமுகி டூ டிஜிட்டல் பார்ட்னர் சினி உலகம்

போற்றும் பக்தி மிகும் பாட்டுக்கு குரல் கொடுத்தவர், அண்மையில் நம் நாட்டுக்கு வருகை தந்திருக்கும் அருணா மற்றும் அகிலா அவர்கள் குரலில்

0: సూపర్ సరవణా స్టోర్స్ ప్రెసెంట్స్
1: மனமுருகே வேண்டும் பக்தனுக்கு அன்னை என்றும் துணை நிற்பாள். நம் பாவங்களை அவளது பாதத்தில் சமர்ப்பித்து இந்த சுப வெள்ளிக்கிழமையே பக்தியோடு கொண்டாடுவோம். நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம்.

இப்புனித நாளில் மகாலட்சுமியின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கட்டும். உங்கள் பக்தி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இதோ வரும் இந்த பாடல்.

சரி, அறிவு என்பது உண்மையே வெல்ல துடிக்கிறது. ஆனால் பக்தியோ உண்மையை அப்படியே கட்டி அணைத்து கொள்கிறது. பக்தி மலரும் போது வாழ்க்கை மிகவும் ஆழமானதாக மாறுகிறது. இதோ நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை போற்றும் இந்த பாடல் அமரகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் புனிந்த அருமையான ஒரு பாடல். உன்னிகிருஷ்ணன் அவர்கள்.

அமரகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் சுவையூட்டும் இன்னும் ஒரு பாடல், கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகும் ஒரு பாடல். இது காக்கை சிறகினிலே நன்றி.

பக்தி என்பது ஒருவரை முற்றிலும் கரைத்து இறைவனுடன் ஒன்றிணைக்கும் ஒரு மாபெரும் சக்தி. நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சி அதாவது உங்கள் பக்தி நிகழ்ச்சி பக்தி மிகும் பாடலுடன் சிவஸ்ரீ அவர்கள் குழுவினரும் சேர்ந்து

நிகழ்ச்சிக்கு பிறகு அன்ப ராத்னா அவர்கள் வழங்கும் மராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். உங்கள் அடுத்த தமிழ் நிகழ்ச்சி சரியாக இரவு 7 மணிக்கு இதே வானொலியில் இதே அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த

0: This is Radio Marches.
1: 您好。
2: Assalamualaikum.
3: Came to Mauritius.
4: Namaskar.
5: ஸ்ரோத்ரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
6: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
7: Radio Mauritius पर दिल से स्वागत है आप सभी का.
6: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
8: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவு வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பக்தி பாடலும் இன்னிசை பாடல்களும் தொகுத்து வழங்கப் போகின்றோம். முதன் முதலாக விக்த விநாயகனை போற்றும் அருமையான பாடல் ஒற்றி பிள்ளையார் கோயில் கொண்ட இடம் திருச்சி.

வருடைய அன்பர்களே, இந்த பொன்னான மாதத்தில் ஊர்கள் தோறும் தேமிதி திருவிழா நடைபெற்று வருகின்றது அல்லவா? இதையொட்டி அம்மனை போற்றும் தெய்வீக பாடலை கேட்போமாக. ஓம் ஸ்ரீ ஜெயசக்தி.

வருடைய அன்பர்களை அடுத்து வருவது என்எஸ்ஐ பாடல்கள். இதோ கீதாரக்கிளியே என்னும் அருமையான பாடலை கேட்கலாமா?

வருடைய அன்பர்களே, சிறந்த தமிழ் பாடல்கள் வரிசையில் வந்துள்ள வானம் தோறாமலை என்னும் பாடலை உங்களுக்கு அன்போடு தருகின்றோம்.

வாருடைய அன்பர்களை ஒரு கிராமிய பாடல் கேட்டு ஒரு குத்தாட்டத்தை போடலாமா? இதோ வாட்டர் பேக்கெட் என்னும் பாடல்.

அவருடைய அன்பர்களே, விஜய் ஃபேன்ஸ், திஸ் இஸ் ஃபார் யூ. ரஞ்சிதமே என்னும் பாடல் மூலமாக நாம் வழங்கி வந்த இந்த இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி முடிவடைய போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.